0: மனம் வந்தே திருவாதிரகளை உணர்ந்தே மேலே மானத்தும் மாபோகுமே.
1: ஓணம் ஒரு வைபான பூக்களம் போலே கலர்ஃபுல், சத்ய போலே பவர்ஃபுல். ஏவர்க்கும் கம்யூனிட்டி ரேடியோ சாந்தோனம் 90.4 FM இன்டே ஹிருதயம் நிறைய ஓணாசம்சகள்.